அதிக பாஷிஞ்சு சூரத்வமதிகமையே காரிய சூரத க்ஷீணமை கருகி போயே. அதிக பாஷிஞ்சு சூரத்வமதிகமையே காரிய சூரத